விலசித மணிகண விலசித மணிகண ஆர ஹார கதம்பா ஜலஜ பவேப்சித சதாதர பிம்பா விலசித மணிகண ஹார கதம்பா. முந்தின இரண்டு பங்கிகளும் சுமஹித சுமஹித குணகண பவ்ய ஹேரம்பா. சுமஹித குணகண பவ்ய ஹேரம்பா கமலேஷ விட்டலன. இது அவர் அங்கித சுரபுர ஆனந்ததாசர அங்கித கமலேஷ விட்டலன கருண ஹிதாம்பா. சுமஹித குணகண பவ்ய ஹேரம்பா கமலேஷ விட்டலன கருண ஹிதாம்பா சரணு சரணு சாரதாம்பா கருணாரச கலிதாரன பிம்பா. முதலிந்த ஹாட்கொள்ளணும் சரி ஹாடி அமலர் பண்ணு.

0: சீத சதா சதாதர பிம்ப
1: இதரலி நாவு ஹாடோதரலி நம்மது ஒந்து துட்டஸ்திக்கே இல்ல அவர் ரச்சனே மாடிருவா ரீதி ஆ பாவ தானாகே அது தாரி மாடுக்கொடுத்தே நாவு இதன்ன கஷ்டப்படுக்காகில்ல ஆ சாகித்யா அதர லாலித்யா அதரைடியா